ஆண்டு தொட்டம்பா நாச்சே சோறி ரம்பா சம்பா அச்சம்பா பாஞ்ச கத்தம்பா நாச்சே சோறி ரம்பா சம்பா பல்கே நக்லி ஜுல்ஃபே நக்லி பல்கே நக்லி ஜுல்ஃபே நக்லி ஃபேஷன் நக்லி சப் குச் நக்லி ஆஜ் தேஷ் கா